தம்பி இசால் அதபதி கிராம் என்று ஜீல ஞாதம் கோனார் ஓயோ பொந்திஜி ஓகாயகோ இதகஞ்சின் சலோ மின் கிஜன் தொல் மல்லஃபி ஓல பஸ்கோ செலதியூன் மில் பம்புலு மல்லஃபி ஏ சொன்ன மூ திஞா ஏ ஃபலிம் புலு காட்டுக்கோ நீட கசலி நீ ஜே ஓல தரோம் இபின் ஆஜிலே ஃபனால் பிகல் இடாடு நசல் கோல்